0: அட்டுலே பிராப்தானுசாரமை அலரு பக்தி.
1: When there is rain, it all gets absorbed on sand. But the water would remain sweet if it falls on
0: மதுரமை நில்ச்சு ரேகடி மசகலோன அட்டுலே பிராப்தானுசாரமை

சுப்பிரமணியம் சுப்பிரமணிய சண்முகநாத சுப்பிரமணியம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர

கமால ஹாரி தாரி மாய் நீர் மனவிகார் மகன மோகன முரளி தாரி கிருஷ்ண ஜெய் மாலஹாரி தாரி பாய் மீர மனவிகார் மதன மோன முரளிதாரி கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண.